0: அரங்கம்
1: இன்று புத்தபு போல இன்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் மறந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். இன்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் யாம் என்ன யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.6 98.6 எப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோலவை. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையேன். இனிய நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய காலை சிந்தனை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடுப்படை பாருங்கள் நடந்ததே கிளராதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஒரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தேர்க்கம் விரும்பாதீர்கள்

தாங்குதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் பதினெட்டாம் தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படம் அகப்படத்தின் பெயர் மீரா. இயக்குனர் ஸ்ரீராம் அவர்கத்தில் இத்திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் ஸ்ரீயாந்தம் மேலும் நடிகை ஆசிரியா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் எடுத்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தெரிந்தவர்கள் காலம் சென்ற அசாபுஸ்லிம் மேலும் காலம் சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரும்

0: அகந்தை கோபம் கீழ்மையான எண்ணங்கள் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் உயர்வும் மதிப்பும் பெறுவார்கள். Those who are free from pride, anger, and meanness will grow in greatness and honor.
1: விஷயம் இப்படி கசந்திருக்கும்.
2: அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த கடைசி வீடியோ இதுதான்.
3: என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு?
0: திங்கட்கிழமை மே மாதம் 9 இரவு 9 எமது தொலைக்காட்சியில் 6 வரிசையில் கழக தலைவன் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 11 மே MBC 6 at 9 PM தமிழ் மூவி கழக தலைவன்.

0: உங்கள் விருப்பமான தேனி சரங்கம் மாதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை வழக்க உங்களை சுபயினம் 8 மணி வரை இன்றைக்கு நாடுக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதியானவருக்கும் இனிமையான நாள் அம்ரிஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அனைவருக்கும் எமது ஓழம் ஸ்ரீபாந்தோழியின் இந்த அதிகளையில் வணக்கமாக வருக வருகை என்று அன்புடன் நாம் நல்வரவிருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு நடுக்கிழமை வீக்கெண்ட், ரொம்ப ஜாலியாக இருப்பீங்களா? மேலும் நமது நாட்டில் சில இடத்தில் மழை பெய்கின்றது. மேலும் இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் எங்கு போனாலும் மட்டும் அணுகப் போங்கள்.

ஆம் உங்கள் மனசை மகிழ்ச்சியால் நிரப்பும் இனிய நாட்டுக்கிழமை காலையில் அதிகாலையில் சூரியன் அல்லது ஒழிக்கின்றது. மேலும் எமது ஓரம் ஃப்ரீ வானொலியில் உங்களுக்காக இசை மழை பொழிகின்றது. இன்றைக்கு ஓய்வுக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சொந்தமான நாள் அல்லவா? காலை காற்றை சரசிங்க, மனதில் இருக்கும் கவலைகளை கொஞ்சம் ஓய்வுக்கு அனுப்புங்க. வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் சில நேரம் நின்று நம்மை நாமே ரசிப்பதும் ரொம்ப அவசியம்.

0: stay tuned with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam. Jani Sayarangam.
1: ஆமாம், இந்த காலை சூரியன் மெதுவாக உடிக்கிறது. ஒரு ஒரு சூடான காஃபி அல்லது ஒரு சூடான டீ, மேலும் உங்களுடைய வீட்டில் அமைதியான சூழல், இதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையின் தனி அழகு இல்லையா அம்பர்களே? மேலும் ஒரு வாரம் முழுக்க வேலை, படிப்பு, பொறுப்புகள் என்று ஓடிய நமக்கு இன்று கொஞ்சம் நமக்காக வாட வேண்டிய நாள். குடும்பத்தோடு பேசுங்க, நண்பர்களை நினைவு கூறுங்க, முக்கியமாக உங்களுடைய மனசையும் கவனிங்க. சில நேரங்களில் ஓய்வும் ஒரு பெரிய சாதனை தான்.

0: many more happy returns of the day.
1: அவன் இன்றைக்கு நாட்டுக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதி அடுத்த படமே நான் ஃபெனிக்ஸ் ஊரை சேர்ந்த நிரோஷினி சின்னசுவாமி தனது பிறநாட்டை நம் அன்புடன் படகிறோம். மேலும் அத்தை மாலினி, மாமன் தேசிகன், மேலும் அவருடைய காதலன் அருணன், மேலும் அக்கா ஜிசினி, ஜேதன், அம்மா பிருந்தா, அப்பா அன்பா, மேலும் சின்னசுவாமி முந்துசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டி

அணி கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு சாம்பியூரைச் சேர்ந்த திரு சுந்தரன் இராமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி ரூபினா, மேலும் மகன்மால் தீலன், யுவிலன், செந்திலன், மாமியார் மணி, மாமன் மாமனார் கோபால், சிவகார்த்திகேயன், ருணான், சங்கரன், வாணி, யுவனா ஆகியோரின் சார்பில் வீட்டுகளை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலை நாம் வாக்கவசிக்கும் யுவன் கந்தன், தனது பிறந்த நாட்டில் நம் அன்புடன் வழங்கிடும். அம்மா செல்வி, கமலா, சதா, செல்வா, வெனிஷா, சுன்ன, நாதன், புவலன், கலங்கி ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் மேப ஊரைச் சேர்ந்த பிரீத்தி, திருவதி, சரவணன், கமலம், ஆறுமுகம், மீரேலா, லுவினா, இகாம்பால், ஷீலா, சர்மீலா, சித்தி, ஜெயன், ஷீலா, பிருந்தா, சிந்தி, மனோதா, ஸ்ரீவாணி, லலிதா, அம்னி, கோவிந்தன் ஆகியோருக்கும் அம்முடன் நாம் வழங்குகின்றோம். இன்றும் காற்றுபோன் வசிக்கும் திருமதி சீலா பவாடி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவன், மேலும் அருளன், மகிமை, பரமேஸ்வரி, அகிலன் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக மேலும் இன்றைக்கு ஃப்ளிகம் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு ஸ்டீவன் மருதை அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி ஸ்விதி, பாலா, முரளி, விஜய், அருஷி, மத்தியன் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லெவ்ஷி தேகோஸ் ஊரைச் சேர்ந்த திரு அஸ்வின் சின்னப்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி ஜிஸ்னி, மேலும் மகன்மார் பேனன், விசாகன், மேலும் குட்லன்ஸ் ஊரைச் சேர்ந்த அவருடைய மாமியார் சுந்தரி, மாமனார் ஐயா நாதன் முத்துவீர் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

0: அம்பர்களை உங்கள் காலை நேரத்தை எங்களுடன் கடத்ததற்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாள் முழுதும் உங்கள் முகத்தில் புந்தகையும் மனதில் அமைதியும் நிலைத்திருக்கட்டும். சந்தோஷமான நினைவுகள் தான் வாழ்க்கையை அடகாக்கும். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மேடம் சத்துப்போம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். இப்பொழுது வணக்கமாகிய நண்பர் அன்பர் ராஜேந்திர வந்திருக்கின்றார். இவர் 8 மணிக்கு தெலுங்கு நிகழ்ச்சியை ஒடுங்குவார்.
1: வணக்கம் என்னென்பா சுந்தரம், ஹவ் ஆர் யூ?
0: வணக்கம் அம்பர் ராஜேந்திர காரு, ஃபைன் தேங்க்யூ. அண்ட் யூ ஆல்சோ?
1: Fine, thank you, my good friend.
0: As usual, welcome on RM Free Vandoli.
1: RM Free, and do have a very good and nice Sunday.
0: Wonderful Sunday, you also.